மபதனி கரி நித சனி நித தபகரி நித சனி நித தபகரி நித சனி நித தபகரி தனி தப தரி கம பரி கம பத கம பதனி கரி சனி தரி தன் நித பதனி.